0: ஐ ஊட சர்ச்சமா போய் என்னென்ன மே செகண்ட்ரங் இல்ல சாட்டர்டே என்னென்ன பஜம் காமரஞ்சமா போக நல்ல மந்தாரி ஸ்போர்ட்ஸ் வீக்கெண்ட் பேட்டில் ஆஃப் த பேன்ஸக் அண்ட் லைவ் போக என்னென்ன பண்ண போயஜன் 7:30 எங்கஞ்சல காம டிக்டாக் லைவ் பண்ண போயஜன் பேண்ட்மா என்னம்மல் கல் நான் பேண்ட் பண்ணமா There's Laramba Band, Pink River Country Rock, James Range Band, New Boys Band, Eastern Aranda Band, and Desert Wind Band. Kalol na ito ko na yan ap galera rajan, and kalma pala po de rajan, tan sal gara rajak, so, ito yan ang wako na live pa na chan, so, wajibara ang gerak, masada rajan. Hello.
1: Aboriginal health practitioners, Aboriginal health workers, and Aboriginal community workers are invited to attend an Aboriginal sexual health workshop in Tennant Creek. The workshop will be held on Wednesday 6th May and Thursday 7th May 2026 at Anianti Health Aboriginal Corporation, 1 Ivan Street, Tennant Creek. This is an Aboriginal-led and designed workshop, providing a safe space to share experiences, community stories, successes, and challenges, and to build confidence when talking about sexual health. The workshop is open to clinical and non-clinical Aboriginal workforces, and registrations is now open. To register, follow the registration link, or for more information, contact Natasha on 0889441321.
2: I'm a radio in my bag.